திருக்குள் திருக்குள் துண்ணா திருக்குள் திருக்குள் துண்ணா தாதா திருக்குள் துண்ணா திருக்குள் தாதா திருக்குள் தாதா.